கோவே மன்ன மார்க டாகனா பாயே மன்ன பதசு பரகட ஜாயே மன்ன மகன சல்ல பந்த மன்ன தர்மசேத்தீசன பந்த ஏசா நாம் நிரஞ்சன ஹோவே